சதகம் சேர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திரையாவு கிராணிய கரணலாதி இவிட சந்திம திவ்ய புத்திரையா பாக்யவுதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெட்டு கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரையா நிதாசலபிய புத்தானுபாவே விதா தெக்வென சந்த பிரித்தே அனுபாவேன்.

சதகம் சேர்த்த சியலு அகுசல்களின் தூவே நிதர குசலையை எதியமான் என் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமான் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்.